lo la le lo lo le lo lo lo na ne le ma ne no le ne da le la la la lo la lo lo.